ஆமத்தில் உமிழ்த்தேன் தாச்சிச்சிட்டுதான் வளர்ந்தார் ஊர் மாதால் கொன்று மறைக்கேன் அரைஞ்சேன் ஊழமை ஓய் ஓயரா அடக்க பொருட்டு வந்துடுவோம்மலா சிச்சிச்சா மறக்க பெறுவாரா.